தி நெக்ஸ்ட் சிதானந்தகாரகம் ராகம் நாட்டக ஆதிதாளம் காம்போசிஷன் ஆஃப் ஸ்ரீ தியாகராஜா.

தி நெக்ஸ்ட் சிதானந்தகாரகம் ராகம் நாட்ட ஆதிதாளம் காம்போசிஷன் ஆஃப் ஸ்ரீ தியாகராஜா.